0: 火车站
1: yani poi stansi shunami 火车站在哪儿 poi stansi qayerda deb so'radi qalin qisat o'g'ini bo'liq Dan cheng piao
0: yani yakki musabiliq bilet dan cheng degani shu faqat bordiganlar yoki qaytadiganlar demakchi ya
1: fa che shi ke biao
0: pois qozg'ilish vaqt jadvali
1: chega yiban zai shouji shang ye keyi chanxun
0: huozhe shi zai 后车室的大屏幕上不断的流动着显示发车式可表是吧下一个词语服务台
1: yani mulazmet bugi
0: 一般在火车站的后车室